ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

438.6 மீட்டர், 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆடித்திங்கள் 14 நாள், ஜூலை மாதம் 30 தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், வேளாண் உலகம், அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒளிவிழா வரும்.

குறளமுதம் துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொன்றற்று. பொருள் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எண்ணுவது. மீண்டும் குறள் துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. குறள் எண் 22 அதிகாரம் நீத்தார் பெருமை.

நேர்களே, இன்றைய சிந்தனை: வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், வாய்ப்பு வந்தால் முயற்சி அவசியம், பொறுப்பு வந்தால் நேர்மை அவசியம், உறவு வந்தால் புரிதல் அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். நேர்களே,

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் கடலில் காற்றின் அழுத்தம் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் தொலைவில் வீசுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது. நேர்களை தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்பி நாட்பர்சேஜ் நாளை காலை 6:30 ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ஜாலிபாய் நாளை காலை 6:30 ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மீண்டும் காலை 9 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி பாராட்டாங் நாளை முற்பகல் 11 சிவராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி கமோட்டா நாளை காலை 7 சிவராஜ்தி, ஷகித்தி, ஸ்ட்ரைட் ஐலண்ட் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே சனிக்கிழமை காலை 7 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி பம்புக்கா நாளை முற்பகல் 11 ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 4:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நீர்களே, இவை அனைத்தும் வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபடும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள். நேர்களே, அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான ராஷ்டிரிய கோகுல் மிஷன் மானிய திட்டம் குறித்த தகவல்களை கேட்கலாம். நாட்டில் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் உள்நாட்டு மாடுகள் மற்றும் எருமைகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்தி அவற்றை பாதுகாக்கவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ராஷ்டிரிய கோகுல் மிஷன் மானிய திட்டம் குறித்த தகவல்களை கேட்கலாம். நாட்டில் உள்நாட்டு கால்நடைகளின் இனத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பல்வேறு வகையான திட்டங்கள் இந்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. அந்த திட்டங்கள் மூலம் எத்தனையோ விதமான பொருளாதார உதவிகள் கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கப்படுகின்றன. அந்த வரிசையில் இந்திய அரசாங்கம் தொடங்கியுள்ள மற்றொரு திட்டம் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டம். உள்நாட்டு பசுக்களை பாதுகாக்கவும் மேம்பட்ட அறிவியல் முறைகளை பயன்படுத்தி இனப்பெருக்க மேம்பாட்டை அதிகரிக்கவும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் மோகன் சிங்கால் 2014 தொடங்கப்பட்ட கால்நடை மானிய உதவி திட்டமே ராஷ்டிரிய கோகுல் மிஷன். இந்த திட்டத்தின் மூலம் நாட்டு மாடுகளின் உற்பத்தி திறன் மற்றும் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான உயர்தர உள்நாட்டு கால்நடை இனங்களை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு நிதியுதவி அளிக்கின்றது. ராஷ்டிரிய கோகுல் மிஷனின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்நாட்டு மாடுகளின் இனத்தை பாதுகாப்பது மற்றும் கால்நடை நோய்களை குறைப்பது. இது தவிர மேம்பட்ட தொழில் நுட்பங்களை பயன்படுத்தி உள்நாட்டு கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரித்து பால் உற்பத்தியை மேம்படுத்துவது. ரெட், சிந்து, ரதி, தியோனி, ஷாகிவால் போன்ற உயர் ரக உள்நாட்டு இனங்களை பயன்படுத்தி பிற இன பசுக்களை உருவாக்குவது மற்றும் விவசாயிகளின் கறவை மாடுகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று தரமான செயற்கை கருவூட்டல் வசதிகளை வழங்குவது போன்றவையும் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமே. கால்நடை விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு மற்றும்

பால்வளத்துறையின் மூலம் பல்வேறு வகையான விருதுகளும் வழங்கப்படுகின்றன. அதாவது உள்நாட்டு கால்நடை வளர்ப்பில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெறுபவர்களுக்கு கோபால் ரத்தன் விருதும் மற்றும் மூன்றாம் இடம் பெறுபவர்களுக்கு காமதேனு விருதும் வழங்கப்படுகின்றன. நேர்களே, இதுவரை அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில களிக்காட் பகுதியைச் சேர்ந்த திரு பச்சைமுத்து அவர்கள் இயற்கை விவசாயம் குறித்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் பச்சைமுத்து சார்.
1: வணக்கம். வணக்கம். எனக்கு மூணு குழந்தைகள் இருக்கு, என் மனைவி, நாங்க அஞ்சு பேர் தான். நான் வந்து படிப்பு அதிகமா படிக்கல, அதனால சின்ன வயசுல இருந்தே விவசாயத்துல ஈடுபட்டு விவசாயம் தான். முதல்ல வந்து நான் வந்து உரங்கள் போட்டு நிறைய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மறுபடி அக்ரிகல்ச்சர் கேரி துருவிலிருந்து நான் வந்து இயற்கையில் போகணும்னு சொல்லிட்டு இப்போ சுட்டுவேஷனில் ஒரு 4-5 வருஷமா இந்த இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு சில மருந்துகள் சொந்தமாகவே வீட்டில் ரெடி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: நல்லது சார், அருமையா சொன்னீங்க. சரிங்க சார், என்னென்ன மாதிரி காய்கறிகள்லாம் இப்ப விளைவிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரும்பு தான் நான் நிறைய போடுறது. இந்த கருப்பு கரும்பு வந்து நம்ம பொங்கலுக்கு சேல்ஸ் ஆகும், நம்ம ஊர் நாட்டு கரும்பு, அதுதான் அதிகமான என்னுடைய விவசாயி. அதுக்கடுத்து இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி போடுறது, மற்றபடி இந்த கிழங்கு வகைரா இந்த மாதிரி போடுறது, கொஞ்சம் மழை காலம் முடிகிற தருவாயில் மற்ற கத்திரி மிளகாய் செடியை, இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு சொந்தமாக ஒரு நவாடு தரப்புல இருந்து, அதாவது கேரித்தூர்லேருந்து நவாடு எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமது சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதோடைய வெங்காயம் நட்டு செடியாகவே சண்டை மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்றுருவேன். அது வந்து
0: ஓகே சார். இப்போ கரும்பெல்லாம் விளைவிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதாவது இப்போ மழை காலங்களில் கரும்பெல்லாம் எப்படி பாதுகாக்கிறீங்க?
1: பாதுகாக்கிறேன்னா கஷ்டம்தான், கொஞ்சம் மழையில் ஓவராக பெஞ்சிச்சுன்னா. இப்போ எப்போவுமே மழை வந்து நமக்கு லாஸ்ட்டு இந்த 5வது மாதம் டயத்தில் தான் மழை பெய்யும். இந்த வருஷம் நாளிலே சுருளே பெஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் போட்டால் கரும்பு பயிரெல்லாம் வந்து சின்ன சின்னமாக தான் இருக்குது. அப்போ வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி நின்றவுடனே அந்த கரும்பு பயிரெல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். என்னுடைய லெவல் இடம் வந்து மேடு இல்லை, கொஞ்சம் லெவலான இடம், கொஞ்சம் மேடில் வந்து பாக்கு மரத்தை
0: சமமான பகுதி.
1: ஆமாம், அதுல இருக்கு.
0: அது தண்ணி வந்து அதிகமா அதுல வந்து தேங்குறதுனால வந்து
1: அழுகிறதுக்கான
0: வாய்ப்புகள் இருக்கு.
1: இருக்கு. அது நம்ம வந்து அழுக விடாம நம்ம வந்து அது வாய்க்க எடுத்து அது தண்ணிய வந்து வெளியாக்கணும் பண்றது. அந்த டயத்தில் இந்த டயத்தில் பயிர் பெருசாயிருச்சுன்னா நமக்கு வந்து அந்த அழுகிற இது கொஞ்சம் நிக்கி நின்றுக்கிறோம். இப்ப சின்ன பயிரா இருந்துச்சுன்னா அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: அதாவது எந்த மாதங்கள்ல சார் இந்த கரும்பு அறுவடை?
1: அறுவடைன்னு சொன்னா நமக்கு வந்து 10வது மாதம், அதாவது தீபாவளி வருதுல 11வது மாதம் நெருக்கி வந்துடும். இப்ப 2வது 3வது மாசம் பயிர் இடம். அது வந்து அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து அந்த தீபாவளியில இருந்து தான் அறுவடை பண்ண முடியும். அதுக்கு இடையில பயிர் சின்னமா தான் இருக்கும், ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது. ஏன்னா இங்க உள்ள மழை காலத்தினால நம்ம ஊர்ல
0: சாப்பிடலாம்,
1: இருக்காது. அது இனிப்பு வரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கணும், நீர் சத்து கீழே தண்ணி இருக்க கூடாது.
0: ஓகே சார், இப்ப வந்து நீங்க கரும்பு அறுவடை பண்ணி அதை வந்து ஏற்றுமதி பண்ணி சந்தைக்கு கொண்டு போகும்போது நல்ல ஒரு வருமானம் கிடைக்குதா சார்?
1: எல்லா கரும்பு சந்தைக்கு கொண்டு போக மாட்டேன், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான். சந்தையில வந்து கரும்பு ரொம்ப சேல்ஸ் ஆகாது, நம்ம ஊர் நாடு மாதிரி இங்க சேல்ஸ் ஆகாது.
0: பொங்கல் டயத்துல மட்டும்தான்,
1: பொங்கலுக்கு மட்டும்தான் அந்த 2-3 நாள் தான் இந்த கரும்பு வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அறுவடை பண்ணும்போது நம்ம வந்து மார்க்கெட்டிங் எப்படின்னா இங்க வந்து பஜாரு கடைக்காரவங்க இப்படி உள்ளவங்க வந்து நம்ம கெத்தியிலே வந்து ஒரு மொத்தமா ஒரு 500 கரும்பு வேணும், 1000 கரும்பு வேணும், எனக்கு இவ்வளவு 200 கரும்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு ரேட்டு பிக்ஸ் பண்ணி ஒரு 50 ரூபாயில இருந்து ஒரு 60 ரூபா ஒரு பீஸ் அப்படி கனெக்ட் பண்ணி அவங்க பேசிடுவாங்க. அப்ப நம்ம அந்த பொங்கல் ஒரு நாள் முன்னாடி வந்து அவங்களை வெட்டி நமக்கு அவங்களுக்கு கொடுத்துடணும்.
0: அவங்க ஓரளவு உங்களுக்கு வருமானம் கிடைக்குது.
1: ஆமா.
0: சரி, அடுத்ததா இப்ப வந்து வாழை எல்லாம் போடுறேன்னு சொல்றீங்க.
1: வாழையினால
0: உங்களுக்கு வந்து அதிகமான அதாவது வருமானம் கிடைக்குதா? வாழை உற்பத்தினால
1: கிடைக்கும் கிடைக்கும்.
0: அதுக்கேற்ற உரங்கள் எல்லாம் கொடுக்கணும், மழை காலங்கள்லாம் அதிகமா பராமரிக்கணும். அதாவது உங்களுக்கு அந்த உரங்கள்லாம் அக்ரிகல்ச்சர்ல இருந்து கிடைக்குதா சார்?
1: உரம் வந்து இப்ப அக்ரிகல்ச்சர்ல நிறுத்திட்டாங்க. ஏன்னா இயற்கையில போகணும்னு சொல்லிட்டு இந்த டிஏபி யூரியா பொட்டாஸ் வரத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ ஒரு 3-4-5 வருஷமா அதாவது இயற்கை உரம் நீங்க ரெடி பண்ணி அவங்கவுங்க சொந்த காட்டில் எப்படி நீங்க ரெடி பண்றீங்களோ அப்படிதான் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரத்தை அவங்க வரத்துறது நிறுத்திட்டாங்க. இப்போ நமக்கு சொந்தமா இப்ப நமக்கு இப்ப இயற்கை உரம் வரத்தணும்னா நம்ம காட்டுல இருக்கிற பொருள்கள்ல தான். இப்ப தென்னை மரம்,
0: பாக்கு போன அந்த இலை
1: மக்க வைக்கணும். நம்ம பாக்குப்பட்ட இந்த இலையெல்லாம் வெட்டி போட்டு இந்த இப்போ வாழை இலை இருக்கு, இப்பேற்பட்ட பொருள்கள்லாம் வந்து நம்ம ஒரு குப்பை குழி மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டு மக்க வச்சு அதுலேருந்து அள்ளி கொண்டு

0: நம்ம விவசாயத்துக்கு பண்ண சொல்லி நமக்கு சொல்றாங்க. பண்றதுக்கு நல்லதா அது வந்து
1: சாண எரு மக்கி போனது, அதெல்லாமே இயற்கை உரங்கள் தான்,
0: இயற்கையில இயற்கை உரம்
1: அது. அதெல்லாம் வந்து நம்ம போடும்போது உங்களுக்கு நல்ல செழிப்பான ஒரு கிடைக்குதா?
0: கிடைக்கும் கிடைக்கும்.
1: காய்கறிகள்லாம் போடுறீங்க சார், அதாவது இப்ப கத்தரிக்காய், வெண்டிக்காய், லோபியா, அந்த மாதிரி பயிரெல்லாம் போடுறீங்களா?
0: போடுறதா போடுறதா. இது எல்லாம் வந்து நம்ம
1: அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க?
0: பராமரிக்கணும், அப்படிதான் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். விவசாயம்னு போகும்போது கஷ்டமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு, லாபமும் இருக்கு. அதை வந்து நம்ம பயன் பண்ண தொழிலே நமக்கு அதானே. அதை விட்டா ஒரு வாட்டி நஷ்டம் ஆகி போச்சுன்னு விட்டுட்டு வேற வேலைக்கு போக முடியாது. அதை பண்ணித்தான் ஆகணும் நம்ம வந்து. அதனால நம்ம வந்து அதே இதுதான், ஒரு வாட்டி மழை போடுறோம், வேலை போடுறோம், அது முளைக்காம அழிய போச்சு, மறுபடியும் அதை ரெடி பண்ணி மறுபடியும் போட வேண்டியதுதான். மாடு வச்சுதான் உழுகுறேன் நம்ம நான் வந்து.
1: என்னென்ன மாதிரி கிழங்குகள்லாம் விளைவிக்கிறீங்க, அதாவது அதை பத்தி சொல்லுங்க.
0: அந்த கிழங்கு வந்து இப்ப நம்ம விளைவிக்கிறோம்னா, நான் வந்து மெயின் வந்து இந்த சீசன்ல போடக்கூடியது இந்த நம்ம ஜமிக்கன் சொல்லிட்டு அந்த கிழங்கு தான் இப்ப நம்ம
1: சேனைக்கிழங்கு
0: அந்த கிழங்கு போடுறது. சேனைக்கு அடுத்து நம்ம போடுறதுன்னா மறுபடியும் இப்ப மரவழியெல்லாம் நான் போட முடியாது, ஏன்னா என்கிட்ட ஆர்டர் இருக்கு. கேரியிலிருந்து கொடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 17-18 வருஷம் ஆச்சு, அவங்க கொடுத்து அதுலேருந்து தொடர்புள்ளே வச்சிருக்கேன். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே அது ஆடு மேய்ஞ்சிட்டு போயிடும், அது அதனால அந்த மரவழி மட்டும் போடுறதில்ல. வேற சக்கரவள்ளி கிழங்கு அடுத்த மாதம் போடுறது, 8வது மாதம் போடணும். அப்போ தான் அது அந்த வெயில் சீசன் மழை இப்போ நட்டோம்னு சொன்னால் கொடியாக தான் ஓடிக்கிட்டே இருக்கும், கிழங்கு வைக்காது.
1: அது வந்து எத்தனை ஆழம் தோண்டுவீங்க?
0: ஆழம் வந்து நம்ம வந்து ஒரு பீட்டு உயரம் மண்ணு நாளி எடுத்துட்டு மண்ணாக்கணும். அதில் வந்து ஒரு 1.5 பீட்டு 2 பீட்டு அகலம் வச்சு அந்த மேடி பண்ணணும். பண்ணணும்னு சொன்னா அதுல வந்து ஒரு 3 செடி லைன்ல நடணும்.
1: ஒரு அகலத்துக்கு 3 செடி,
0: 3 செடி, மிஞ்சி போனா 2 செடி. அது வந்து அப்படி உருண்ட மாதிரி இருக்கணும் அந்த செடி நடும்போது. அப்ப அந்த செடி தலையை விட்டு மறுபடியும் அந்த வாய்க்கா நேரு வாய்க்கா எடுத்திருந்தோம்ல, அந்த வாய்க்கால உள்ள மண்ணை மறுபடியும் இந்த மாட்டுச்சாணின்னு உரம் அந்த மச்சு போன உரம் இருந்தா கொஞ்சம் போட்டு மறுபடியும் அந்த மண்ணை வலிச்சு கட்டி அந்த கொடி ஓடிடும். அந்த கொடி ஓட விடாம மறுபடியும் ரிட்டன் அதை மடக்கி கொண்டு வந்து அது எங்க தூர் நட்டமோ அங்க வச்சு அது மேல கொஞ்சம் மண் எல்லி வச்சோம்னு சொன்னா நமக்கு அதுக்கு கிழங்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து அந்த மொழிக்கு மொழி கிழங்கு இறங்கும். அப்படி சும்மா விட்டோம்னு சொன்னா ஒரு தூருக்கு 1-2 கிழங்கு அப்படியே சும்மா.
1: அதுக்கேத்த உரங்கள்லாம் அதுக்கெல்லாம் குடுக்கறீங்களா சார்? தண்ணி மட்டும் தான் பாய்ச்சிருங்களா?
0: தண்ணி ஆனால் ஆட்டோமேட்டிக் மழை தண்ணி, இங்கே ஆனால் மழை பெய்யுது அதனால மழை தண்ணியிலே வந்துடும். அது தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வெயில் டைம் போட்டால் தான் நம்ம தண்ணி பாய்ச்சணும், வாய்க்கை மாதிரி எடுத்து பாய்ச்சணும்.
1: விவசாயம் பண்ணுறீங்க, அந்த விவசாயத்துக்குள்ளே ஊடுபயிர் எதுவும் செய்கிறீங்களா சார்?
0: செய்கிறேன்.
1: அது ஊடுபயிர் என்னென்ன மாதிரி ஊடுபயிரெலாம் பயிரிடுறீங்க?
0: அது ஃபஸ்ட்டு கரும்பு போட்டுருவேன், அது நேர் வாய்க்காலில் போட்டுருவேன். அது போக சுற்றி ஓரத்தை சுற்றி வெண்டி போட்டுருவேன். அதாவது ஒரு அந்த வாய்க்காலுக்கு நேரம் ஒரு 2 வெண்டி கரும்பிசையை சுற்றி இருக்கும், அது உள்ளே போகாது, பயிருக்கு உள்ளே போகாது, சுற்றி இருக்கும். இது உள்ள பயிருக்கு உள்ள அந்த கரும்பு சேவை வாய்க்கா உள்ள வந்து நமக்கு வந்து என்ன கீரை ஐட்டம் போடுவேன்.
1: என்னென்ன மாதிரி கீரைகள்லாம் விளைவிப்பீங்க?
0: அது வந்து தண்ணங்கீரை போடுவேன், கோய்பாஜி போடுவேன், புளிச்சக்கீரை போடுவேன், அரைக்கீரை போடுவேன், தண்ணங்கீரை போடுவேன். அதாவது அது எப்படின்னா ஒவ்வொரு 2-2 மேடி, ஒரு 2 மேடில தண்ணங்கீரை, ஒரு 2 மேடில புளிச்சக்கீரை.
1: அதாவது அக்ரிகல்ச்சர்ல இருந்து விதைகள் கொடுக்குறாங்களா?
0: கொடுக்குறாங்க. அது அதாவது கண்டினியூவா கிடைக்காது, எப்போ ஒரு சீசன்ல வரும் ஒரு சீசன்ல போயிடும். இந்த தண்ணங்கீரை அரைக்கீரை இதெல்லாம் வந்து நான் ஊர்ல இருந்தேன், மதுரையில இருந்தேன் கொண்டு வந்து
1: வாங்கிட்டு
0: வந்துடுறது. அது
1: அதை வந்து எப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க?
0: வீட்டில் அது வந்தது ஒரு டப்பாவில் போட்டு பூச்சி கூச்சி பிடிச்சிடாம கொஞ்சம் இடையில காய வச்சு தேவையா அப்போ எடுத்து போட்டுக்கலாம்.
1: இப்போ இந்த மாதிரி கீரைகள் வந்து அதிகமாக எந்த காலங்களில் வந்து எத்தனை மாதம் அதுக்கு தேவை?
0: கீரை வந்து கரெக்டாக நல்லா ஓரா இருந்து மாட்டுச்சாணி இருந்து நம்ம கொடுத்தோம்னு சொன்னா 20-25 நாள்ல அறுவடை பண்ணிடலாம். 25 நாள்ல அறுவடை பண்ணி ஒரு 45 நாள்
1: கொண்டு போகும்போது உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்.
0: கிடைக்கும் கிடைக்கும், வாடிக்கையா வாங்குறவங்களே அவங்க வந்து. இப்ப ஏன்னா இது வந்து நம்ம இந்த அரைக்கீரையெல்லாம் வந்து ஒரு 15 நாளைக்குள்ள புடுங்கல அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் அந்த மாதிரிதான் போட்டு போட்டு கொண்டு போக முடியும். ஒரு 15 கட்டோ 20 கட்டோ நம்ம நிறைய போட்டு நிறைய பேருக்கு தெரியவும் மாட்டாது, சேல்ஸ் பண்ண முடியாது. விட்டுருந்தோம்னா அது பூச்சி அடிச்சிடும், ஏன்னா மருந்து அடிக்கிறது இல்ல. அப்படிங்கும் போது அது அந்த மாதிரி ஆயிரும். அது
1: சார். இப்ப வந்து நீங்க வந்து சாம்பார் வெங்காயம் அதாவது விளைவிக்கிறேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க? அது ரொம்ப கஷ்டம், அந்த வெங்காயம் வர வைக்கிறது, அதுல இருந்து செடிகள் நட்டு அதை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் சார். மழை காலங்களிலும் சரி, இந்த வெயில் காலங்களிலும் சரி, என்ன மாதிரி எப்படி எல்லாம் பராமரிக்கிறீங்க?
0: அது வந்து இப்ப நான் வந்து எனக்கு இயற்கை இதுல இந்த மாதிரி மலையில அடிபடாம இருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு போலியோ ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அது நவாடதுருப்புல இருந்து எனக்கு வந்து கேரி ஹெல்ப் பண்ணி நவாடதுருப்புல இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து மழை பெஞ்சா தண்ணி உள்ள போகாது. ஓபன் சேஸ்ல பாதியை வச்சு பச்சை வலை கட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்ப அதனால நம்ம வந்து என்னன்னா மேல இந்த தண்ணி எல்லாம் வந்து பனித்தண்ணி மாதிரி விழுகிற மாதிரி மோட்டர் வச்சு செட் பண்ணிருக்கேன்.
1: சரி சரி.
0: அதுல வந்து இப்ப இந்த சின்ன வெங்காயம் வந்து 100 ரூபா 120 ரூபா இங்க விக்குது.
1: சின்ன வெங்காயம் விலை அதிகமான
0: அதிகமா இருக்கு. அதை என்ன பண்ணுதுன்னா நான் கடையில் இங்க கொஞ்சம் கழிவு வெங்காயம் வித்து

0: கொஞ்சம் சிறு வெங்காயம் கழியுது இல்லை, அந்த வெங்காயம் 90 ரூபாய்னா ஒரு 80 ரூபா அந்த மாதிரி கணக்கில் போட்டு ஒரு பார்த்தவங்களும் பார்த்து கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டு போய் அதை வந்து நட்டு ஒரு ஒரு மாதம் 1.5 மாதத்தைக்குள்ள அந்த செடியை அப்படியே பச்சை செடியாக பிடுங்கி சண்டே மார்க்கெட் வரும்போது இங்கே கொண்டு வந்து அது 100 ரூபாய் எடை போட்டு கட்டிடுவேன். கட்டி அது வந்து 100 கிராம் 20 ரூபா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில்
1: சின்ன வெங்காயத்தின் மூலம் அதிகமான லாபத்தையும் பெற முடியும்.
0: லாபத்தை அதே மாதிரி அதில் வெந்தயமும் போடுவேன். அதுக்குள்ள வெந்தயம் போட்டு அதுவும் செடி ரொம்ப பெருசாக வரவிடுறதில்ல, சின்ன முளைச்சி கொஞ்சம் கொண்டு வரும்போது ஒரு 15 நாள் மிஞ்சி போனால் 20 நாள் 25 நாளைக்குள்ள அது வெந்தயத்தையும் பிடுங்கி அப்படியே ஒரு கட்டு கட்டு போட்டு வைத்தோம்னா அதெல்லாம் வந்து ஒரு மருந்துக்கு உபயோகம் பண்ணுறதுனால நல்லா மார்க்கெட்டில் வாங்கிடுவாங்க. அது இப்போ சென்னையிலேருந்து வரதெல்லாம் பெரிய செடியாக வரும். இங்கே வந்து அவ்வளோ பெரிய செடி விடுறதுக்கு இங்கே வாய்ப்பில் மழை பெஞ்சு நாசாயிரம் வெளியில் போட முடியாது. அதனால இந்த மாதிரி போலியோஸ்களை போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிறது.
1: வேலைக்கு ஆட்கள்லாம் வச்சிருக்கீங்களா சார்?
0: வேலைக்கு வந்து பெரும் வேலை இருந்தால் கூப்பிட்டுக்குறோம், இல்லைன்னா என்னுடைய மனைவி தான் உழைப்பாங்க. அதிக நாள் பார்த்தோம்னா திடீர்னு மழை பெஞ்சிருச்சுன்னா அது நாசாயிரம் போட்டிருந்தோம்னா நாங்களா பார்க்கணும்னு அப்படிங்கறதுக்காக
1: கூப்பிட்டு
0: தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வேலை வரும்போது.
1: இப்ப வந்து இவ்வளவு விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் தரப்புல இருந்து உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களா சார்?
0: ஆமா,
1: அதாவது அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: எனக்கு 2012 அந்த மாதிரி பரல ஐலண்ட்ல வந்து சிறந்த விவசாயி ஒரு 5 பேர்ல எனக்கு ஒரு ஆளு சரத்பவார் மினிஸ்டரா இருக்கும் ஒரு அவார்டு ஒன்று எனக்கு கொடுத்தாங்க, அதாவது நல்ல விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எப்படி விவசாயம் பண்ணியிருந்தேன்னா அந்த டயத்தில் டிக்கி வச்சிருக்கேன். டிக்கிக்குள்ள ஒரு கோழி சோப்படி போட்டு கோழி வாத்து கிண்ணிக்கோழி இது எல்லாமே ஒன்றா அதுக்குள்ள அடைச்சிருவேன். அதுக்கிலேருந்து வச்சு முட்டை ஒரு நாளைக்கு 13 முட்டை 14 முட்டை இப்படி நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய பூச்செடி இதில் நிறைய
1: பண்ணிக்கிட்டு
0: கொண்டு வருவேன்.
1: என்னென்ன மாதிரி பூக்கள்லாம் வச்சிருக்கீங்க?
0: இது நம்ம அந்த கேந்தா பூ தான் அதிகமா சேல்ஸ் பண்றது.
1: மல்லிகை பூலாம் இல்ல?
0: மல்லிகை பூ இல்ல அதிகமா. இங்க வந்து மல்லிகை பூ வச்சோம்னா ஒரே சீசன்ல தான் பூக்குது, அதனால இங்க பராமரிக்க முடியல. மழை டயத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் மழைக்கு மட்டும்தான் பூத்துட்டு ஒரு மொத்தமா இருந்தது, மறு வருஷம் தான் பூக்குது, அதனால அது அதிகமா பண்றதுக்கு முடியல. இந்த மல்லிகை இந்த கேந்தாவுடைய செடியில வந்து 2 வேளை நான் பண்ணிருவேன். மாலையும் யாரும் கேட்டா நானே கட்டி கொடுத்துருவேன். கோயிலுக்கு யாரும் போறேன் ஒரு மாலை கட்டி
1: அரசாங்கம் வந்து இப்ப இயற்கையில போன்னு சொல்லும் போது மக்கள் என்ன மாதிரி விவசாயிகள் வந்து இந்த மெடிசன் மருந்துகளை கம்மி பண்ணி இயற்கை விவசாயத்துல போனா நல்லதுன்னு
0: எனக்கும் மனமார்ந்த இதை நினைக்கிறேன். நான்
1: மக்களும் இயற்கையை தேடி போனோம்னா ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும்.
0: இப்ப அதிகமா மாத்திரையில தானே ஓடிக்கிட்டு இருக்கு.
1: இயற்கையிலே போகும்போது நம்மளுக்கு உடலுக்கும் ஆரோக்கியம் மனதுக்கும் ஆரோக்கியம். அதாவது நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, அருமையான தகவல்களை சொன்னீங்க, விவசாயம் சார்ந்த அருமையான குறிப்புகள்லாம் சொன்னீங்க. உங்க விவசாயத்துல என்னென்ன மாதிரி பயிர்கள்லாம் செஞ்சிருக்கீங்க, அதுல என்னென்ன மாதிரி இயற்கை உரங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி தெளிவா நேர்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.
0: இதுவரை வாய்ப்பு கொடுத்த வானொலி நிலையத்துக்கு நன்றி.
1: நன்றி சார். நேர்களே, வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் காலிகட் பகுதியைச் சேர்ந்த திரு பச்சமுத்து அவர்கள் இயற்கை விவசாயம் குறித்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்.

நேர்களே, வேளாண் உலகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.